0: பண்ணல போல.
1: அஞ்சு தெய்வம் நைட்டுல ட்ரே கிலோ அசியோ கிலோ கொத்தியா ஆகும் தான் இந்த சொரிசோ கொத்தியா அதுவும்
2: No,
0: Émale. Sí, señor, saludos a la gente de Teniente Morales, también saludos a la gente de Teniente Morales. Sí, señor, para Yanaití del Norte, para París de Benítez.